0: ஹவுல் பீட்டிங் ஹவுலே ஹன் ஜானி ஏக்க தே துனு மாவத
1: ஜானியா ரெடி வெலா.

சார் அவர்களே, தப்பா இருக்கக்கூடாது, பாட்டு எடுத்துடணும்னு சொல்ல முடியாத ஒரு சூழ்நிலை. பட் எனிவே, இட் இஸ் த கான்ஸ்டிடியூஷன்ஸ் ஆஃப் அமெரிக்கன் டு த நேஷன் டு த இந்தியா டு த அண்டர்கிரவுண்ட் டு த வாட்டர். ஐ வுட் லைக் டு டெல் திஸ் இஸ் எ பியூட்டிஃபுல் சாங்.

தான் ரன்னாவட்ட மாத்துக்காரங்க அன்னைக்கு அந்த பேனி தராங்க ஏன்னா ஹித்தாரகின மாத்துக்கு ஒக்கோ மாறாங்க அன்னைக்கு எல்லாத்துக்கு அண்ணோன் புஷ்பா விக்ரமாராச்சி.